ஆர்த்தியும் மனுஷன் சொல்றோம். குஜராத்தில் இத்தனை கார்யக்ரம் சமர்த்தாச்சு. பிரசாரம் ஆகாஷவாணினா அகமதாபாத், வடோதரா, ராஜ்கோட்டினா பூஜ் கேந்திரப்படுத்தி கருவாபாவி வரபாக அவ சந்தோஷம். டிடிஎச் பிரசாரம் 356.6 மீட்டர் அர்த்தாத் 846 கிலோஹெர்ட்ஸ் பர் அப் சமய ரேஷ் ஆகாஷவாணி அமதாபாத் வடோதரா கேந்திர. અમારી આજની પ્રથમ સભા અહીં સમાપ્ત થાય છે. પરમેશ્વર આજ મીટર્સ પર સાંજે 5 વાગે અમારી બીજી સભાના આરંભે. ત્યાં સુધી સાંભળતા રહેશો અમારું ડીટીએચનું પ્રસારણ.